கண்ணு ஓரிமையாகே, கட்டல் கண்ணு கூறிமையாகே, மாறி கண்ணு ஓரிமையாகே, கட்டல் கண்ணு கூறிமையாகே. அவளா கண்ணு ஆகாஸ்தாகே, இவனா கண்ணு அவளா மேலே, உருவ கண்ணு இவ்வளோ மேலே.